குட் மார்னிங், நமஸ்தே. குட் மார்னிங், நமஸ்தே, நமஸ்கார், வணக்கம், சஸ்ரீயகால், அண்ட் குட் மார்னிங் அகெயின். வெல்கம் டு பாரதிய சங்கீத். வெல்கம் டு பாரதிய சங்கீத் அண்ட் கேபிஎஃப் 88.3 FM, தி வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். அண்ட் திஸ் சாட்டர்டே யுவர் ஹோஸ்ட் இஸ் முரளி கிருஷ்ணா. வெல்கம் டு பாரதிய சங்கீத், த ஸ்வீட் மெலோடியஸ் மியூசிக் ஃப்ரம் இண்டியா. And this is our weekly journey into the spiritual, soulful, melodious, beautiful music from India. Please relax and sit back and stay tuned into Bharatiya Sangeet, and sit back and relax for 2 hours. I am going to play the music for you. Relax and enjoy. As usual, let us start the show with a Ganesh bhajan, and the Ganesh bhajan that I am going to play for you today is Ganesh Pancharatna Stotram, and it is sung by Sweta Pandit. Let us listen to Ganesh Pancharatna Stotram.